போக்கல சொல் தும்பி கே சொல் தும்பி ஐசா சம் கும்பி அக்கே அது சம் செக்கோக்கலா சம் கும்பி கே அது சம் செக்கோக்கலா.